திருநாகி ராம நாம ரக்மனமாக ரகாவ் சுபாராஜ விபடையாய் அந்தன காஹு சங்க சகாய் புத்தர கலத்தர் லட்சுமி மாயா என்தே கஹோ கமனே சுக பாயா கயத கபீர் அவர் நை காமா அமரே மன் தன ராம கோ நாமா ராம சிமர ராம சிமர ராம சிமர பாயி ராம நாம சிமரன பேன பூடத்தை அதுக்காய் ரஹாவ் பந்தா சுதே கிரே சம்பத சுகதாயி இன்மே குச நாகே தேரோ தால் அவத ஆயி அஜாமல் கஜகன்கா பத கர்ம கீனே தேவு புத்தர பார் பரே ராம நாம லீனே தூக்கர் கூக்கர் ஜோன் பரமே தௌ லாஜனா ஆயி ராம நாம் ஷாட் அமிரத் தாஹே பேக காய் தஜ பரம கர்ம விதன கேத ராம நாம் லேஹி குர் பிரசாத் ஜன கபீர் ராம் கர் ஸ்னேஹி தனாசரி பாணி பகத் நாம் தேவஜி கி ஏக ஓங்கார் சத்குர் பிரசாத் கைரி கர்கே நீவ குதாய் ஊப்பர் மண்டப ஷாயே மார்க்கண்டே தே கோ அதகாய் ஜென் திரேண தர் மூண்ட பலாய் அம்ரோ கர்த்தா ராம ஸ்னேஹி காஹே ரே நர கர்வ கர்த் ஹோ பிர்ஸ் ஜாயே ஜூட்டி தேஹி ரஹாவ் மேரி மேரி கைரோ கர்த்தே துர்யோதன சே பாயி பாரே ஜோஜன சதர் சலே தா தேஹி கிர்ஜ நா காய் சர்வ சோயன் கி லங்கா ஹோத்தி ராமன் சே அதகாயி தான் பயோ தர் பந்தே ஹாத்தி ஃபிர் மை பை பராய் துர்வாசோ கர்த் ஠கோரி யாதவ் ஏ ஃபல் பாயே கிருபா கரி ஜனே அப்பனே ஊப்பர் நாம் ஜோ ஹர் குண கா தத் பய ராகன் மோய பஸ் கீனி பஞ்சோ கா மிட் நாவோ சத்ர தோய பரே அமிரத் சார் பிக் கோ மார் கடாவோ பாச்சே பௌர் ந ஆவன் பாவோ அமிரத் பாணி கடத்தே உச்சரோ ஆத்ம கோ சமஜாவோ ரஹாவ் வஜ்ர குட்டார் மோய ஹே சீனா தர் மினத் லக பாவோ சந்தன கே ஹம் உல்டே சேவக் பகத்தன் தே டர் பாவ் ஏ சம்சார் தே தத்கி சூட்டோ ஜோ மாயா நே லவட்டாவோ மாயா நாம் கர்ப ஜோன் கா தே தா தர்சன பாவ் இத் கர் பகத் கரே ஜோ ஜான் தேன் பௌ சகல சுகாயே தேத் நாம் ஜோ பார் க்யா பரமோ ஏ சஞ்சம ஹர் பாயே மார் வாட் ஜஸ் நீர் பாலக பேல் பாலக கர்ஹல ஜோ குரங்க நிசநாத் பாலக ஜோ மேரே மனராமையா தேரா நாம் ரூடோ ரூப ரூடோ அத்ரங்க ரூடோ மேரோ ராமையா ரஹாவ் ஜோ தரணி கோ இந்த பாலக குசும்பா ஜெசே பவரலா ஜோ கோகுல கோ அம்ப பாலக ஜோ மேரே மன ராமையா சக்ரி கோ ஜெசே சூர் பாலக மான் சரோவர ஹம்சலா ஜோ தரணி கோ கந்த பாலக ஜோ மேரே மன ராமையா பார்க் கோ ஜெசே கீர் பாலக யாத்ரக மோ ஜெசே ஜல்தரா மஷ்ரி கோ ஜெசே நீர் பாலக ஜோ மேரே மன ராமையா சாதக சித்த சகல முன் சாஹே பிர்லே காஹு டீடுலா சகல பவன திரு நாம் பாலக தியோ நாமே மன பீடுலா பயல் புரிகே புண்டரக் வனா தாச்சே ஹம்சா சகலே ஜனா கிருஷ்ணா தே ஜானவு ஹர ஹர் நச்சந்தி நச்சனா பயல் புருஷா பிரா